மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா? தடிபடாத நூல் என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடாம்.
1: எதுவோ ஒன்று மனதிலே அடடா இருக்கிறது. உனையே நின்று விழிகளும் அழகாய் காட்டுதோ.